பிசினஸ் நூ ப்ரோமோட் கரலை டேஸ் பர் டேஸ் பிரைம் டைம் ரேடியோ அண்ட் டிவி தொன்னே அங்சாங் ஹெச் சாவி கண்டெஸ்ட் சத்தோ தின் ஹுன் தக் டேஸ் பர் டேஸ் பிரைம் டைம் ரேடியோ ஹஜ்ஜாரா ஹி பிசினஸ் தி கிராண்ட் ஓபனிங் லைவ் ஆன் லொகேஷன் நால் கர்வா சுக்கியா தே கர்வா ரயா ஹை இம்பாசிபிள் இஸ் நதிங் ਤੁਸੀਂ ਵੀ ਆਪਣੇ ਬਿਜ਼ਨਸ ਵਿੱਚ ਵਾਧਾ ਕਰਨ ਵਾਸਤੇ ਦੇਸ ਪ੍ਰਦੇਸ ਰੇਡੀਓ ਦਾ ਲਾਈਵ ਆਨ ਲੋਕੇਸ਼ਨ ਫਰਾਈਡੇ ਸੈਟਰਡੇ ਕਰਵਾਓ ਫਾਰ ਬੁਕਿੰਗ ਕਾਲ ਸਜਿੰਦਰ ਸਿੱਧੂ ਐਟ 416-725-2551

மங்களம் பூஜையிற்காது மங்களே ஹரி சர்வதா. பிரம்மாணான் பூஜையே பஷ்சா சதுரோத்வாதசோதவ அனேன விதினாயாஸ்து கிருத்வா வ்ரதமனுத்தமம். வ்ரதம் சதைவ புர்வீத சப்தவாரேஷு பாயதி தேஷாம் சஸ்திராணி யுத்ஃபலானி வஹ்னி.